பிரகட்டாவ. தின் சந்தன் கீ பாச்சோ தூரு நானக் கீ ஹர்லோச்சா போர் மர்மூரக்கு காஹி பில்லைய புரபிளிக்கை காலிக்கியா பைய துக் சூக் பிரப் தேவன் ஹார் அவர் தியாக் துத் சச்சிதார் ஜோ கஷ் கரே சோயி சுகமான புலா காஹே ஃபிரே அஜான் கான் பஸ்த் ஐ தேரே சங் லப்டரியோ ரஸ் லோபி பதங்

பகவந்த நாமே நாம் சுமானே ஊட்டத் பேட்டத் சோவத் நாம் கோனானுக்கு ஜன் கே சத்காம் போலோ ஜஸ் ஜெய் பாதின்காத் பிரபப்னே ஜன் கீனிதாத் கரே பகத் ஆத்தம் கே சாயே பிரபப்னே சோ ரஹ சமாய் ஜோ ஹுவா ஹோ பத் சோ ஜானே பிரபப்னே கா ஹுக்கம் பச்சானே